தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்துமி ததுமி தச்சனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கிருகிடு தம் தம் தக்கிருகிடு